சத்து பச்சி அரங்காதி துப்பு பரசாத்தி சுடரங்கி தருத்தி கோட்டை ரங்க.